0: ஆமாம், சுமக் மரியனிசி அனப் யுகஞ்சிர யுகஞ்சுரி கூண கமாஷ கூண. ஆமாம், பந்தரிங்கா நேத்து ஸ்கூன உயங்கிஸ் ருக்குயே ருக்குமாம் கங்குணமாந்த் பைகுணரி மனு கிரிப்பிகா யாஜஸ் பெர்தனா குத்திலியாரா சமும் ஹாலி கௌசனார யுகஞ்ச் ஃபமிலியா மனவரிங்கி சுங்காவ ரிங்காவ சுக் பார்த்தி ரிங்காவ Divorcio en esa mano, mano, si te mano varinjo, y ellos de más grande, turca y reza y can yaya, camachuri, pandaripiga, cutillara se amu piguasimi, a pigua y fama guasivi, pasca y cama pungura, ama sin rima, ñarich, churi cans, ricangi con ari, que puesto manatiangachi, manasina, yo canchi, y ellos cuentan, apina manchi, Yaya, mama, y matun ushi, cancuna, ushi pandaripiga, perdón, tahuacasha, chamupiga, apinguisi, guasima. Imagina ya ellos perdonan, ni ucanchi, perdonan a manchi. Jesucristo, chuti, cancuna la saludanimi, yaya,
1: La radio te informa la hora, 13:18 minutos.

ஆமாம், சுமஹ் மரியனிசியன யுகஞ்சிர யுகஞ்சுரி கூண கமாஷ கூணம். ஆமாம், பந்தரிங்கா நேத்து ஸ்கூன உயங்கிஸ் ருக்குயே ருக்குமாம் கங்குணமாந்த பைகுணரி மனு கிரிப்பிகா ஏஜஸ் பெர்தொனா குத்திலியாரா சமு ஹாலி கௌசனார யுகஞ்ச் ஃபமிலியா மனவரிங் இச்சுங்காவ ரிங்காவ ஷு பர்த்திரிங்கா Divorcio ni semana, mano, si te mano varinjo, que ellos di más grande, turcay, resay, y can yaya, camachuri, pandarípiga, cutillara, se amupi guasimi, a piwa y fama guasivi, pasca y cama pungura, jamás sin rima, ñarich, churi cans, ricangi kunari, que hay puesto manatiangacho, ni manasina, no canchi, y ellos cuentan, apina manchi, Yaya, mama, fui matun usi, cancuna usi pandarípiga, perdón, tahuacase, chamúpiga, apinguisi, guasima. Imagina, ya ellos perdonan, ni ucanchi, no le hará, perdonan a manchi. Jesucristo, chuti, cancuna la absoluta nimi, yaya.